0: அலாவ உதே ஹதாய்
1: ஹதாய் எஃப்எம்
0: சைபர் அவகாஷே லாங்கிய ஹதகஸ்ம லைவ் எஃப்எம்

0: லங்காவே விலாவின்
1: livefm.lk
2: டியூல பிட்டியட்ட கம்புரு பிட்டியட்ட நாவல பிட்டியட்ட கல் பிட்டியட்ட www.livefm.lk

0: சுற்றுலாவ சவசு துணாய் வேஸ் நிவர்ணரித்மய www.livefm.lk
1: livefm.lk

0: மாதிரி
1: சவுச பகை
2: FM ருஹுனட ராஜராட்டட செங்கடகலட www.livefm.lk

0: வணக்கம் விழாவ சைபர் அவகாஷே லாங்கியாத கஸ்ம லைவ் எஃப்எம்
1: லைவ் எஃப்எம்.

0: எல்லா விழாவையும் பாந்துருந்து காய்
1: FM.LK
2: ஸ்ரீலாங்கிய ரித்மய விஸ்வேசிசாரா லைவ் FM.

0: லங்காவிலாவின் பாந்தர் பகாயி
1: VFM.LK
2: தேவுல பிட்டியட்ட கம்புரு பிட்டியட்ட நாவல பிட்டியட்ட கல் பிட்டியட்ட www.livefm.lk